0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் shaivam.org, யூ ஆர் அபவுட் டு லிசன் ஸ்ருதி சுக்தி மாலா பிரசன்டட் பாய் சாந்தா சுந்தரராஜன், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் நம சிவாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஹரநிலையாய நமஹா. ஓம் ஹர்த்ரே நமஹா. ஓம் தர்த்ரே நமஹா. ஓம் ஹர்த்ரே நமஹா. ஓம் ஹரீஸ்வராய நமஹா. ஓம் விஷ்ணு சேவ்யாய நமஹா.

ஓம் நமஃ. ஓம் ரமாப்ரியாய நமஃ. ஓம் ரமாநாதாய நமஃ. ஓம் ராமசேவ்யாய நமஃ. ஓம் சைவ்யாபதயே நமஃ. ஓம் அகல்மஷாய நமஃ. ஓம் தராதீஷாய நமஃ. ஓம் மகாநேத்ராய நமஃ. ஓம் த்ரிநேத்ராய நமஃ. ஓம் சாருவிக்ரமாய நமஃ. ஓம் த்ரிவிக்ரமாய நமஃ. ஓம் விக்ரமேஷாய நமஃ. ஓம் த்ரிலோகேஷாய நமஃ. ஓம் த்ரயீமயாய நமஃ. ஓம் வேதகம்.

नमः। ॐ देवपूज्याय नमः। ॐ वेदान्तार्थप्रचारकाय नमः। ॐ वेदान्तवेद्याय नमः। ॐ वैष्णवाय नमः। ॐ कवये नमः। ॐ काव्यकलाधराय नमः। ॐ कालात्मने नमः। ॐ कालहृते नमः। ॐ कालाय नमः। ॐ कलात्मने नमः। ॐ कालसूदनाय नमः। ॐ केलीप्रियाय नमः। ॐ सुकेलये नमः। ॐ कलङ्करहिताय नमः। ॐ क्रमाय नमः। ॐ कर्मकर्त्रे नमः। ॐ सुकर्मणे नमः। ॐ कर्मेशाय नमः। ॐ कर्मवर्जिताय नमः। ॐ मीमांसाशास्त्रवेत्रे नमः। ॐ सर्वाय नमः। ॐ मीमांसकप्रियाय नमः। ॐ प्रकृत्यै नमः। ॐ पुरुषाय नमः। ॐ पञ्चतत्त्वज्ञाय नमः। ॐ ज्ञानीनां वराय नमः। ॐ साङ्ख्यशास्त्रप्रमोदिने नमः। ॐ सङ्ख्यावते नमः। ॐ पण्डिताय नमः। ॐ प्रभवे नमः। ॐ असङ्ख्यातगुणग्रामाय नमः। ॐ गुणात्मने नमः। ॐ गुणवर्जिताय नमः। ॐ निर्गुणाय नमः। ॐ निरहङ्काराय नमः। ॐ रसाधीशाय नमः। ॐ रसप्रियाय नमः। ॐ रसास्वादिने नमः। ॐ रसावेद्याय नमः। ॐ नीरसाय नमः। ॐ नीरजप्रियाय नमः। ॐ निर्मलाय नमः। ॐ निरनुक्रोशिने नमः। ॐ निर्दन्ताय नमः। ॐ निर्भयप्रदाय नमः। ॐ गङ्गाख्यतोयाय नमः। ॐ गङ्गाख्याय नमः। ॐ गाङ्गतोयाय नमः। ॐ मीनध्वजविमर्दनाय नमः। ॐ अन्धकारये नमः। ॐ बृहद्दंष्ट्राय नमः। ॐ बृहदश्वाय नमः। ॐ बृहत्तनवे नमः। ॐ बृहस्पतये नमः। ॐ सुरार्चार्याय नमः। ॐ गीर्वाणगणपूजिताय नमः। ॐ वासुदेवाय नमः। ॐ महाबाहवे नमः। ॐ विरूपाक्षाय नमः। ॐ विरूपकाय नमः। ॐ पूष्णोदन्तविनाशिने नमः। ॐ मुरारये नमः। ॐ भगनेत्रघ्ने नमः। ॐ वेदव्यासाय नमः। ॐ नागहराय नमः। ॐ विषघ्ने नमः। ॐ विषनायकाय नमः। ॐ विरजसे नमः। ॐ सजलाय नमः। ॐ अनन्ताय नमः। ॐ वासुकये नमः। ॐ अपराजिताय नमः। ॐ बालाय नमः। ॐ वृद्धाय नमः। ॐ यूने नमः। ॐ मृत्यवे नमः। ॐ मृत्युघ्ने नमः। ॐ बालचन्द्रकाय नमः। ॐ बलभद्राय नमः। ॐ बलारातये नमः। ॐ दृढधन्वने नमः। ॐ वृषध्वजाय नमः। ॐ प्रमतेशाय नमः। ॐ गणपतये नमः। ॐ कार्तिकेयाय नमः। ॐ वृकोदराय नमः। ॐ अग्निगर्भाय नमः। ॐ अग्निनाभाय नमः। ॐ पद्मनाभाय नमः। ॐ प्रभाकराय नमः। ॐ हिरण्यगर्भाय नमः। ॐ लोकेशाय नमः। ॐ वेणुनादाय नमः। ॐ प्रतर्धनाय नमः। ॐ वायवे नमः। ॐ भगाय नमः। ॐ वसवे नमः। ॐ भर्गाय नमः। ॐ दक्षाय नमः। ॐ प्राचेतसाय नमः। ॐ मुनये नमः। ॐ नादब्रह्मरताय नमः। ॐ नादिने नमः। ॐ नन्दनावासाय नमः। ॐ अम्बराय नमः। ॐ अम्बरीशाय नमः। ॐ अम्बुलिनिलयाय नमः। ॐ जामदग्न्याय नमः। ॐ परात्पराय नमः। ॐ कृतवीर्यसुताय नमः। ॐ राज्ञे नमः। ॐ कार्तवीर्यप्रमर्दनाय नमः। ॐ जमदग्नये नमः। ॐ जातरूपाय नमः। ॐ जातरूपपरिच्छदाय नमः। ॐ कर्पूरगौराय नमः। ॐ गौरीशाय नमः। ॐ गोपतये नमः। ॐ गोपनायकाय नमः। ॐ प्राणीश्वराय नमः। ॐ प्रमाणज्ञाय नमः। ॐ प्रमेयाय नमः। ॐ अज्ञाननाशनाय नमः। ॐ हंसाय नमः। ॐ हंसगतये नमः। ॐ मीनाय नमः। ॐ ब्रह्मणे नमः। ॐ लोकपितामहाय नमः। ॐ यमुनाधीश्वराय नमः। ॐ याम्याय नमः। ॐ यमभीतिविमर्दनाय नमः। ॐ नारायणाय नमः। ॐ नारपूज्याय नमः। ॐ वसुवर्णाय नमः। ॐ वसुप्रियाय नमः। ॐ वासवाय नमः। ॐ भलग्ने नमः। ॐ वृत्रहन्त्रे नमः। ॐ यन्त्रे नमः। ॐ पराक्रमिणे नमः। ॐ बृहदीशाय नमः। ॐ बृहद्भानवे नमः। ॐ वर्धनाय नमः। ॐ बालवाय नमः। ॐ पराय नमः। ॐ शरभाय नमः।
ஓம் நரசம்ஹாரிணே நமஹ. ஓம் கோலசத்ரவே நமஹ. ஓம் விபாகராய நமஹ. ஓம் ரதசக்ராய நமஹ. ஓம் தசரதாய நமஹ. ஓம் ராமாய நமஹ. ஓம் சஸ்திரபிருதாம்பராய நமஹ. ஓம் நாரதீயாய நமஹ. ஓம் நரானந்தாய நமஹ. ஓம் நாயகாய நமஹ. ஓம் பிரமதாரிக்னே நமஹ. ஓம் ருத்ராய நமஹ. ஓம் ரௌத்ராய நமஹ. ஓம் ருத்ரமுக்யாய நமஹ. ஓம் ரௌத்ராத்மனே நமஹ. ஓம் ரோமவர்ஜிதாய நமஹ. ஓம் ஜலந்தரஹராய நமஹ. ஓம் ஹவ்யாய நமஹ. ஓம் ஹவிஷே நமஹ. ஓம் தாம்னே நமஹ. ஓம் பிருஹத்தவயே நமஹ. ஓம் ரவயே நமஹ. ஓம் சப்தார்ச்சயே நமஹ. ஓம் அனகாய நமஹ. ஓம் த்வாதசாத்மனே நமஹ. ஓம் திவாகராய நமஹ. ஓம் பிரத்யோதனாய நமஹ. ஓம் தினபதயே நமஹ. ஓம் சப்தசப்தயே நமஹ. ஓம் மரீச்சிமதே நமஹ. ஓம் சோமாய நமஹ. ஓம் அப்ஜாய நமஹ. ஓம் க்லாவே நமஹ. ஓம் ராத்ரீஷாய நமஹ. ஓம் குஜாய நமஹ. ஓம் ஜைவாத்ரிகாய நமஹ. ஓம் புதாய நமஹ. ஓம் சுக்ராய நமஹ. ஓம் தைத்யகுரவே நமஹ. ஓம் பௌமாய நமஹ. ஓம் பீமாய நமஹ. ஓம் பீமபராக்கிரமாய நமஹ. ஓம் ஷணயே நமஹ. ஓம் பங்கவே நமஹ. ஓம் மதாந்தாய நமஹ. ஓம் பங்காபக்ஷண தத்பராய நமஹ. ஓம் ராகவே நமஹ. ஓம் கேதவே நமஹ. ஓம் சைம்ஹிகேயாய நமஹ. ஓம் கிரஹாத்மனே நமஹ. ஓம் கிரஹபூஜிதாய நமஹ. ஓம் நக்ஷத்ரேஷாய நமஹ. ஓம் அஸ்வினிநாதாய நமஹ. ஓம் மைனாகநிலையாய நமஹ. ஓம் சுபாய நமஹ. ஓம் விந்தியாட்டவீ சமத்சன்னாய நமஹ. ஓம் சேதுபந்த நிகேதனாய நமஹ. ஓம் கூர்ம பர்வத வாசினே நமஹ. ஓம் வாகீஷாய நமஹ. ஓம் வாக்விதாம்பராய நமஹ. ஓம் யோகேஸ்வராய நமஹ. ஓம் மஹீநாதாய நமஹ. ஓம் பாதாள புவனேஸ்வராய நமஹ. ஓம் காஷீநாதாய நமஹ. ஓம் நீலகேஷாய நமஹ. ஓம் ஹரிகேஷாய நமஹ. ஓம் மனோகராய நமஹ. ஓம் உமாகாந்தாய நமஹ. ஓம் யமாராதயே நமஹ. ஓம் பௌத்த பர்வத நாயகாய நமஹ. ஓம் தடாசுரநிஹந்த்ரே நமஹ. ஓம் சர்வயஜ்ஞ சுபூஜிதாய நமஹ. ஓம் கங்காத்வார நிவாசாய நமஹ. ஓம் வீரபத்ராய நமஹ. ஓம் பயானகாய நமஹ. ஓம் பானுதத்தாய நமஹ. ஓம் பானுநாதாய நமஹ. ஓம் ஜராசந்த விமர்தனாய நமஹ. ஓம் யவமாலீஸ்வராய நமஹ. ஓம் பாராய நமஹ. ஓம் கண்டகீ நிலையாய நமஹ. ஓம் ஹராய நமஹ. ஓம் ஷாலக்ராம ஷிலாவாசினே நமஹ. ஓம் நர்மதா தட பூஜிதாய நமஹ. ஓம் பாணலிங்காய நமஹ. ஓம் பாணபித்ரே நமஹ. ஓம் பாணதயே நமஹ. ஓம் பாணபூஜிதாய நமஹ. ஓம் பாணாசுரநிஹந்த்ரே நமஹ. ஓம் ராமபாணாய நமஹ. ஓம் பயாபஹாய நமஹ. ஓம் ராமதூதாய நமஹ. ஓம் ராமநாதாய நமஹ. ஓம் ராமநாராயணாய நமஹ. ஓம் அவ்யயாய நமஹ. ஓம் பார்வதீஷாய நமஹ. ஓம் பராமிருஷ்டாய நமஹ. ஓம் நாரதாய நமஹ. ஓம் நாரபூஜிதாய நமஹ. ஓம் பர்வதேஷாய நமஹ. ஓம் பார்வதீயாய நமஹ. ஓம் பார்வதீ பிராணவல்லபாய நமஹ. ஓம் சர்வேஸ்வராய நமஹ. ஓம் சர்வகர்த்ரே நமஹ. ஓம் லோகாத்யக்ஷாய நமஹ. ஓம் மகாமதயே நமஹ. ஓம் நிராலம்பாய நமஹ. ஓம் ஹட்டாத்யக்ஷாய நமஹ. ஓம் வனநாதாய நமஹ. ஓம் வனாஸ்ரயாய நமஹ. ஓம் ஸ்மசானவாசினே நமஹ. ஓம் தமனாய நமஹ. ஓம் மதனாரயே நமஹ. ஓம் மதாலயாய நமஹ. ஓம் பூதவேதாள சர்வஸ்வாய நமஹ. ஓம் ஸ்கந்தாய நமஹ. ஓம் ஸ்கந்தஜனயே நமஹ. ஓம் ஜனாய நமஹ. ஓம் வேதாள சதநாதாய நமஹ. ஓம் வேதாள சதபூஜிதாய நமஹ. ஓம் வேதாளாய நமஹ. ஓம் பைரவாகாராய நமஹ. ஓம் வேதாள நிலையாய நமஹ. ஓம் பலாய நமஹ. ஓம் பூர்புவஸ்வர்வஷட்காராய நமஹ. ஓம் பூதபவ்ய விபவே நமஹ. ஓம் மஹசே நமஹ. ஓம் ஜனாய நமஹ. ஓம் மஹசே நமஹ. ஓம் தபசே நமஹ. ஓம் சத்யாய நமஹ. ஓம் பாதாள நிலையாய நமஹ. ஓம் லயாய நமஹ. ஓம் பத்ரிணே நமஹ. ஓம் புஷ்பிணே நமஹ. ஓம் ஃபலினே நமஹ. ஓம் தோயினே நமஹ. ஓம் மஹீ ரூப சமாஶ்ரிதாய நமஹ. ஓம் ஸ்வதா நமஹ. ஓம் ஸ்வாஹா நமஹ. ஓம் நமஸ்காராய நமஹ. ஓம் பத்ராய நமஹ. ஓம் பத்ரபதயே நமஹ. ஓம் பவாய நமஹ. ஓம் உமாபதயே நமஹ. ஓம் வ்யோமகேஷாய நமஹ. ஓம் பீமதன்வனே நமஹ. ஓம் பயானகாய நமஹ. ஓம் புஷ்டாய நமஹ. ஓம் துஷ்டாய நமஹ.
ஓம் தராதாராய நமஹ. ஓம் பலிதாய நமஹ. ஓம் பலிபிருதே நமஹ. ஓம் பலினே நமஹ. ஓம் ஓம்காராய நமஹ. ஓம் ரம்யாய நமஹ. ஓம் மாயினே நமஹ. ஓம் விக்னஹர்த்ரே நமஹ. ஓம் கணாதிபாய நமஹ. ஓம் ஹ்ரீம் ஹரௌம் கம்யாய நமஹ. ஓம் ஹோம் ஜூம் சஹ ஹோம் சிவாய நமஹ. ஓம் ஜ்வராய நமஹ. ஓம் த்ராம் த்ராம் ரூபாய நமஹ. ஓம் துராதர்ஷாய நமஹ. ஓம் நாதபிந்துவாத்மகாய நமஹ. ஓம் அனிலாய நமஹ. ஓம் ரஸ்தாராய நமஹ. ஓம் நேத்ரநாதாய நமஹ. ஓம் சண்டீஷாய நமஹ. ஓம் மலையாச்சலாய நமஹ. ஓம் ஷடக்ஷர மகாமந்த்ராய நமஹ. ஓம் சஸ்திரபிருதே நமஹ. ஓம் சஸ்திரநாயகாய நமஹ. ஓம் சஸ்திரவேத்ரே நமஹ. ஓம் சஸ்திரீஷாய நமஹ. ஓம் சஸ்திரமந்திரப்ரபூஜிதாய நமஹ. ஓம் நிர்வபுஷே நமஹ. ஓம் சுவபுஷே நமஹ. ஓம் காந்தாய நமஹ. ஓம் காந்தாஜன மனோகராய நமஹ. ஓம் பகமாலினே நமஹ. ஓம் பகாய நமஹ. ஓம் பாக்யாய நமஹ. ஓம் பகக்னே நமஹ. ஓம் பகபூஜிதாய நமஹ. ஓம் பகபூஜன சந்துஷ்டாய நமஹ. ஓம் மகாபாக்ய சுபூஜிதாய நமஹ. ஓம் பூஜாரதாய நமஹ. ஓம் விபாப்மனே நமஹ. ஓம் க்ஷிதிபீஜாய நமஹ. ஓம் தரோப்திகிருதே நமஹ. ஓம் மண்டலாய நமஹ. ஓம் மண்டலாபாசாய நமஹ. ஓம் மண்டலார்த்தாய நமஹ. ஓம் விமண்டலாய நமஹ. ஓம் சந்திரமண்டல பூஜ்யாய நமஹ. ஓம் ரவிமண்டல மந்திராய நமஹ. ஓம் சர்வமண்டல சர்வஸ்வாய நமஹ. ஓம் பூஜா மண்டல மண்டிதாய நமஹ. ஓம் பிருத்வீமண்டல வாசாய நமஹ. ஓம் பக்தமண்டல பூஜிதாய நமஹ. ஓம் மண்டலாத் பரசித்தயே நமஹ. ஓம் மகாமண்டல மண்டலாய நமஹ. ஓம் முகமண்டல சோபாட்யாய நமஹ. ஓம் ராஜமண்டல வர்ஜிதாய நமஹ. ஓம் நிஷ்பிரபாய நமஹ. ஓம் பிரபவே நமஹ. ஓம் ஈசானாய நமஹ. ஓம் மிருகவியாதாய நமஹ. ஓம் மிருகாரிக்னே நமஹ. ஓம் மிருகாங்கசோபாய நமஹ. ஓம் ஹேமாட்யாய நமஹ. ஓம் ஹிமாத்மனே நமஹ. ஓம் ஹிமசுந்தராய நமஹ. ஓம் ஹேம்னே நமஹ. ஓம் ஹேமநிதயே நமஹ. ஓம் ஹேமாய நமஹ. ஓம் ஹிமானீஷாய நமஹ. ஓம் ஹிமப்ரியாய நமஹ. ஓம் ஷீதவாதசஹாய நமஹ. ஓம் ஷீதாய நமஹ. ஓம் அஷீதிகணசேவிதாய நமஹ. ஓம் ஆஷாஶ்ரயாய நமஹ. ஓம் திகாத்மனே நமஹ. ஓம் ஜீவாய நமஹ. ஓம் ஜீவாஶ்ரயாய நமஹ. ஓம் பதயே நமஹ. ஓம் பதிதாஷினே நமஹ. ஓம் பதயே நமஹ. ஓம் பாந்தாய நமஹ. ஓம் நிஃபாந்தாய நமஹ. ஓம் அனர்த்தநாசகாய நமஹ. ஓம் புத்திதாய நமஹ. ஓம் புத்திநிலையாய நமஹ. ஓம் புத்தாய நமஹ. ஓம் புத்தபதயே நமஹ. ஓம் தவாய நமஹ. ஓம் மேதாகராய நமஹ. ஓம் மேதமானாய நமஹ. ஓம் மத்யாய நமஹ. ஓம் அமத்யாய நமஹ. ஓம் மதுப்ரியாய நமஹ. ஓம் மதுவ்யாய நமஹ. ஓம் மதுமதே நமஹ. ஓம் பந்தவே நமஹ. ஓம் தந்துமாராய நமஹ. ஓம் தவாஸ்ரயாய நமஹ. ஓம் தர்மிணே நமஹ. தர்மப்ரியாய நமஹ. ஓம் தன்யாய நமஹ. ஓம் தான்யராஷயே நமஹ. ஓம் தனாவஹாய நமஹ. ஓம் தராத்மஜாய நமஹ. ஓம் தனாய நமஹ. ஓம் தான்யாய நமஹ. ஓம் மாண்யநாதாய நமஹ. ஓம் மதாலசாய நமஹ. ஓம் லம்போதராய நமஹ. ஓம் அலங்கரிஷ்ணவே நமஹ. ஓம் லங்காநாத சுபூஜிதாய நமஹ. ஓம் லங்கா பஸ்மப்ரியாய நமஹ. ஓம் லங்காய நமஹ. ஓம் லங்கேஷாரி பூஜிதாய நமஹ. ஓம் சமுத்ராய நமஹ. ஓம் மகராவாசாய நமஹ. ஓம் மகரந்தாய நமஹ. ஓம் மதான்விதாய நமஹ. ஓம் மதுராநாதகாய நமஹ. ஓம் தந்திராய நமஹ. ஓம் மதுராவாசதத்பராய நமஹ. ஓம் விருந்தாவனமனசே நமஹ. ஓம் பிரீதயே நமஹ. ஓம் விருந்தாபூஜித விக்ரஹாய நமஹ. ஓம் யமுனா புலினா வாசாய நமஹ. ஓம் கம்சசானூரமர்தனாய நமஹ. ஓம் அரிஷ்டக்னே நமஹ. ஓம் சுபதனவே நமஹ. ஓம் மாதவாய நமஹ. ஓம் மாதவாக்ரஜாய நமஹ. ஓம் வசுதேவசுதாய நமஹ. ஓம் கிருஷ்ணாய நமஹ. ஓம் கிருஷ்ணப்ரியதமாய நமஹ. ஓம் சுசயே நமஹ. ஓம் கிருஷ்ணத்வைபாயனாய நமஹ. ஓம் வேதசே நமஹ. ஓம் சிருஷ்டிசம்ஹாரகாரகாய நமஹ. ஓம் சதுர்விதாய நமஹ. ஓம் விஸ்வஹர்த்ரே நமஹ. ஓம் தாத்ரே நமஹ. ஓம் தர்மபராயணாய நமஹ. ஓம் யாதுதானாய நமஹ. ஓம் மகாகாயாய நமஹ. ஓம் ரக்ஷஃ குலவிநாசனாய நமஹ. ஓம் கண்டானாதாய நமஹ. ஓம் மகாநாதாய நமஹ. ஓம் பேரீசப்தபராயணாய நமஹ. ஓம் பரமேஷாய நமஹ. ஓம் பராவிஜ்ஞாய நமஹ. ஓம் ஞானகம்யாய நமஹ. ஓம் கணேஸ்வராய நமஹ.
ஓம் பார்ஷ்வமௌலயே நமஹ, ஓம் சந்திரமௌலயே நமஹ, ஓம் தர்மமௌலயே நமஹ, ஓம் சுராரிக்னே நமஹ, ஓம் ஜங்காப்ரதர்தனாய நமஹ, ஓம் ஜம்பாய நமஹ, ஓம் ஜம்பாராதயே நமஹ, ஓம் அதீந்திரியாய நமஹ, ஓம் ஓம்காரகம்யாய நமஹ, ஓம் நாதேஷாய நமஹ, ஓம் சோமேஷாய நமஹ, ஓம் சித்திகாரணாய நமஹ, ஓம் அகாராய நமஹ, ஓம் அமிர்தகல்பாய நமஹ, ஓம் ஆனந்தாய நமஹ, ஓம் ரிஷத்வஜாய நமஹ, ஓம் ஆத்மனே நமஹ, ஓம் ரதயே நமஹ, ஓம் ஆத்மகம்யாய நமஹ, ஓம் யதார்த்தாத்மனே நமஹ, ஓம் நராரிக்னே நமஹ, ஓம் இகாராய நமஹ, ஓம் இதிகாலாய நமஹ, ஓம் இதிஹோதி பிரபஞ்சனாய நமஹ, ஓம் ஈஷிதாரி பவாய நமஹ, ஓம் ருக்ஷாய நமஹ, ஓம் ருகாரவரபூஜிதாய நமஹ, ஓம் த்ருவர்ணரூபாய நமஹ, ஓம் த்ருகாராய நமஹ, ஓம் த்ருவர்ணஸ்தாய நமஹ, ஓம் லராத்மவதே நமஹ, ஓம் ஐரூபாய நமஹ, ஓம் மகாநேத்ரிணே நமஹ, ஓம் ஜன்மமிருத்யுவிவர்ஜிதாய நமஹ, ஓம் ஓதவே நமஹ, ஓம் ஔதவே நமஹ, ஓம் அண்டஜஸ்தாய நமஹ,

ஓம் நமஹ ஓம் அகண்டித விக்ரமாய நமஹ ஓம் கந்தர்வேஷாய நமஹ ஓம் கணாராதயே நமஹ ஓம் கண்டாபரண பூஜிதாய நமஹ.

ஓம் நமஃ ஓம் யஜ்ஞாசினே நமஃ ஓம் யாஜ்ஞிகாய நமஃ ஓம் யாமினே நமஃ ஓம் யமபீதி விமர்தனாய நமஃ ஓம் யமகாய நமஃ ஓம் யமுனாவாசாய நமஃ ஓம் யம சம்யமதாயகாய நமஃ ஓம் ரக்தாக்ஷாய நமஃ ஓம் ரக்ததந்தாய நமஃ ஓம் ராஜசாய நமஃ ஓம் ராஜசப்ரியாய நமஃ ஓம் ரந்திதேவாய நமஃ ஓம் ரத்னமதயே நமஃ ஓம் ராமநாதாய நமஃ ஓம் ரமாப்ரியாய நமஃ ஓம் லக்ஷ்மீகராய நமஃ ஓம் லாக்ஷணிகாய நமஃ ஓம் லக்ஷேஷாய நமஃ ஓம் லக்ஷபூஜிதாய நமஃ ஓம் லம்போதராய நமஃ ஓம் லாங்கலிகாய நமஃ ஓம் லக்ஷலாபபிதாமஹாய நமஃ ஓம் பாலகாய நமஃ ஓம் பாலகப்ரீதாய நமஃ ஓம் வரேண்யாய நமஃ ஓம் பாலபூஜிதாய நமஃ ஓம் சர்வாய நமஃ ஓம் ஷர்விணே நமஃ ஓம் ஷரிணே நமஃ ஓம் சாஸ்திரிணே நமஃ ஓம் ஷர்வரீகுணசுந்தராய நமஃ ஓம் சாகம்பரீபீடசம்ஸ்திதாய நமஃ ஓம் சாகபூஜனதத்பராய நமஃ ஓம் ஷோடாசமாசநிலையாய நமஃ ஓம் ஷண்டாய நமஃ ஓம் ஷாடவன்மந்திராய நமஃ ஓம் ஷாண்டவாடம்பராய நமஃ ஓம் ஷாண்ட்யாய நமஃ ஓம் ஷஷ்டீபூஜனதத்பராய நமஃ ஓம் சர்வேஸ்வராய நமஃ ஓம் சர்வதத்வாய நமஃ ஓம் சாமகம்யாய நமஃ ஓம் அசமானகாய நமஃ ஓம் சேதவே நமஃ ஓம் சம்சாரஹந்த்ரே நமஃ ஓம் சாராய நமஃ ஓம் சாரஸ்வதப்ரியாய நமஃ ஓம் ஹர்மியநாதாய நமஃ ஓம் ஹர்மியகர்த்ரே நமஃ ஓம் ஹேதுக்னே நமஃ ஓம் நிஹணாய நமஃ ஓம் ஹராய நமஃ ஓம் ஹாலாப்ரியாய நமஃ ஓம் ஹலாபாங்காய நமஃ ஓம் ஹனுமதே நமஃ ஓம் பதயே நமஃ ஓம் அவ்யயாய நமஃ ஓம் சர்வாயுததராய நமஃ ஓம் அபீஷ்டாய நமஃ ஓம் பயாய நமஃ ஓம் பாஸ்வதே நமஃ ஓம் பயாந்தகிருதே நமஃ ஓம் குப்ஜாம்ரகநிவாசாய நமஃ ஓம் ஜிண்டீஷாய நமஃ ஓம் வாக்விதாம்பராய நமஃ ஓம் ரேணுகாயை நமஃ ஓம் துக்கஹந்த்ரே நமஃ ஓம் விராட்நகரஸ்திதாய நமஃ ஓம் ஜமதக்னயே நமஃ ஓம் பார்கவாய நமஃ ஓம் புலஸ்த்யாய நமஃ ஓம் புலஹாய நமஃ ஓம் க்ரதவே நமஃ ஓம் க்ராந்திராஜாய நமஃ ஓம் த்ரோணபுத்ராய நமஃ ஓம் அஸ்வத்தாம்னே நமஃ ஓம் சுரதினே நமஃ ஓம் க்ருபாய நமஃ ஓம் காமாக்யநிலையாய நமஃ ஓம் விஸ்வநிலையாய நமஃ ஓம் புவனேஸ்வராய நமஃ ஓம் ரகூத்வஹாய நமஃ ஓம் ராஜ்யதாத்ரே நமஃ ஓம் ராஜநீதிகராய நமஃ ஓம் வ்ரணாய நமஃ ஓம் ராஜராஜேஸ்வரீகாந்தாய நமஃ ஓம் ராஜராஜசுபூஜிதாய நமஃ ஓம் சர்வபந்த விநிர்முக்தாய நமஃ ஓம் சர்வதாரித்ர்யநாசனாய நமஃ ஓம் ஜடாமண்டல சர்வஸ்வாய நமஃ ஓம் கங்காதாராசுமண்டிதாய நமஃ ஓம் ஜீவதாதாஷயாய நமஃ ஓம் தேனவே நமஃ ஓம் யாதவாய நமஃ ஓம் யதுபுங்கவாய நமஃ ஓம் மூர்க்கவாகீஸ்வராய நமஃ ஓம் பர்காய நமஃ ஓம் மூர்க்க வித்யாயை நமஃ ஓம் தயாநிதயே நமஃ ஓம் தீன துக்க நிஹந்த்ரே நமஃ ஓம் தீனதாத்ரே நமஃ ஓம் தயாரணவாய நமஃ ஓம் கங்காதரங்கபூஷாயை நமஃ ஓம் கங்காபக்திபராயணாய நமஃ ஓம் பகீரதப்ராணதாத்ரே நமஃ ஓம் ககுத்ஸ்த நிருபபூஜிதாய நமஃ ஓம் மாந்தாத்ருஜயதாய நமஃ ஓம் வேணவே நமஃ ஓம் பிருதவே நமஃ ஓம் பிருதுயசசே நமஃ ஓம் ஸ்திராய நமஃ ஓம் ஜால்மபாதாய நமஃ ஓம் ஜால்மநாதாய நமஃ ஓம் ஜால்மப்ரீதி விவர்தனாய நமஃ ஓம் சந்தியாபர்த்ரே நமஃ ஓம் ரௌத்ரவபுஷே நமஃ ஓம் மகாநீலசிலாஸ்திதாய நமஃ ஓம் சம்பலக்ராமவாசாய நமஃ ஓம் பிரியானூபமபத்தனாய நமஃ ஓம் ஷாண்டில்யாய நமஃ ஓம் பிரம்மசௌண்டாக்யாய நமஃ ஓம் சாரதாய நமஃ ஓம் வைத்யஜீவனாய நமஃ ஓம் ராஜவ்ருக்ஷாய நமஃ ஓம் ஜ்வரக்னாய நமஃ ஓம் நிர்குண்டீமூலசம்ஸ்திதாய நமஃ ஓம் அதிசாரஹராய நமஃ ஓம் ஜாதீவல்கபீஜாய நமஃ ஓம் ஜலாய நமஃ ஓம் நபாய நமஃ ஓம் ஜாஹ்னவீதேஷநிலையாய நமஃ ஓம் பக்தக்ராமநிகேதனாய நமஃ ஓம் புராணகம்யாய நமஃ ஓம் கம்யேஷாய நமஃ ஓம் ஸ்காந்தாதிப்ரதிபாதகாய நமஃ ஓம் அஷ்டாதசபுராணானாம் கர்த்ரே நமஃ ஓம் காவ்யேஸ்வராய நமஃ ஓம் பிரபவே நமஃ ஓம் ஜலயந்த்ராய நமஃ ஓம் ஜலாவாசாய நமஃ ஓம் ஜலதேனவே நமஃ ஓம் ஜலோதராய நமஃ ஓம் சிகித்சகாய நமஃ ஓம் பிஷஜே நமஃ ஓம் வைத்யாய நமஃ ஓம் நிர்லோபாய நமஃ.

0: नमः। ॐ प्राणनिलयाय नमः। ॐ नीलाम्बरधराय नमः। ॐ अव्ययाय नमः। ॐ अनेकानाम्ने नमः। ॐ गङ्गेशाय नमः। ॐ गङ्गातीरनिकेतनाय नमः। ॐ गङ्गाजलनिवासाय नमः। ॐ गङ्गाजलपरायणाय नमः। ॐ इति श्रीस्कन्दमहापुराणे केदारखण्डे नारदकृतशिवसहस्रनामावली सम्पूर्णम्।
1: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: ஓம் பார்வதி கண்டம் 52வது அத்தியாயம் ஆரம்பம். ஓம் பிரம்மோவாச அதசைலவரஸ்தாத ஹிமவான் பாக்யசத்தமஹ பிராங்கணம் ரச்சயாமாச போஜனார்த்தம் விசக்ஷணஹ மார்ஜனம் லேபனம் சம்யக் காரயாமாச தஸ்ய சஹ சசுகந்தைரலம் சக்ரே நானாவஸ்துபிராதராத் அதசைலம் அதசைலசுரான் சர்வான் அஞ்ஞானபி சசேஸ்வரான் போஜனாயாஹ்வயாமாச புத்தை சைலை பரைரபி சைலாஹ்வானமதாகர்ண்ய ச பிரபு சாச்சுதோ முனே சர்வை சுராதிபிஸ்தத்ர போஜனாயயௌ முதா கிரிப் பிரபுஞ்ச சர்வாம்ஸ்தான் சுசத்கிருத்ய யதாவிதி முதோபதேசயாமாச சத்பீடேஷு கிருஹாந்தரே நானாசு போஜ்ய வஸ்தூனி பரிவிஷ்யேச தத்புனஹம் சாஞ்சலிர் போஜனாயாஜ்ஞாம் சக்ரே விஜ்ஞப்திமானதஹ அத சம்மானிதாஸ்தத்ர தேவா விஷ்ணு புரோகமாஹ சதாசிவம் புரஸ்கிருத்ய புபுஜுஸ்ஸகலாஷ்சதே சதா சர்வே ஹி மிலிதா ஐகபத்யேன சர்வஜம் பங்கீபூதா ஜபபுஜு விஹசந்த பிருதக் பிருதக் நந்திபிருங்கி வீரபத்ர வீரபத்ரகணா பிருதக் பூஜுஸ்தே மகாபாகாஹ குதூஹல சமன்விதாஹ தேவாஸ்ஸேந்திரா லோகபால நானாசோபா சமன்விதாஹ புபுஜுஸ்தே மகாபாகா நானாஹாஸ்ய ரசைஸ் ஸஹ சர்வே ச முனயோ விப்ர பிருக்வாஜா ரிஷயஸ் ததா புஜுஸ் பிரீதிதஸ் சர்வே பிருதக் பங்கிகதாஸ்ததா ததா சண்டீகனா சர்வே புஜுஹு கிருதபாஜனாஹ குதூஹலம் பிரகுர்வந்தோ நானாஹாஸ்யகரா முதாம் ஏவம் தே புக்தவந்தஸ்சாசம்ய சர்வே முதான்விதாஹ விஸ்ராமார்த்தம் கதா பிரீத்யா விஷ்வாத்யாஸ்வம் ஸ்வமாஸ்ரமம் மேனாக்யா ஸ்ரியஸ்ஸாத்ய சிவம் சம்ப்ராத்ய பக்திதஹ கேஹே நிவாசயாமாசுர் வாசாத்யே பரமோத்ஸவே ரத்னசிம்ஹாசனே சம்புர் மேனாதத்தே மனோஹரே சந்நிதாய முதாயுக்தோ ததிருஷே வாசமந்திரம் ரத்ன பிரதீபசதகைர் ஜுலத்பிர் ஜ்வலிதம் ஸ்ரியா ரத்ன பாத்ர கடாகீர்ணம் முக்தாமணி விராஜிதம் ரத்ன தர்பண சோபாட்யம் மண்டிதம் ஸ்வேத சாமரைஹி முக்தாமணி சுமாலாபிர் வேஷ்டிதம் பரமர்த்திமத் அனூபம் அனூபமம் மகாதிவ்யம் விசித்திரம் சுமனோஹரம் சித்தாஹ்லாதகரம் நானா ரச்சனாராசிதஸ்தலம் சிவதத்தவரசிவ பிரபாவமதுலம் பரம் தர்ஷயந்தம் சமுல்லாசி சிவலோகாபிதானகம் நானாசுகந்த சத்ரவ்யைர் வாசிதம் சுப்பிரகாசகம் சந்தனாகரு சம்யுக்தம் புஷ்பசையா சமன்விதம் நானாசித்திர விசித்ராட்யம் நிர்மிதம் விஸ்வகர்மணா ரத்னேந்திரசார ரச்சிதைர் ஆசிதம் ஹாரகைவரைஹி குத்ரசித் சுரபிர்மானம் வைகுண்டம் சுமனோஹரம் குத்ரசிச்ச பிரம்மலோகம் லோகபாலபுரம் குஜித் கைலாசம் குத்ரஜித்ரம்யம் குத்ரஜித் சக்கரமந்திரம் குத்ரஜித் சிவலோகம் சர்வோபரி விராஜிதம் ஏதாதிருஷ கிரஹம் சர்வ திருஷ்டாச்சரியம் மகேஸ்வர பிரசம்சன் ஹிமசைலேசம் பரிதுஷ்டோ பபூவ தத்ராதிரமணீயே ரத்ன பரியங்க உத்தமே அசயிஷ்ட முதாயுக்தோ लीलया परमेश्वरः हिमाचलस्य सुभ्रातृन् भोजयामास कृष्णशः सर्वानन्यां सुप्रीत्या शेषकृत्यं चकारः एवं कुर्वति शैलेशे स्वपतिं प्रेष प्रेष्ट ईश्वरे यतीता रजनी सर्वा प्रातःकालो बभूवः अत प्रभातकाले च धृत्युत्साहपरायणाः नाना प्रकारवाद्यानि वादयां चक्रिरे जनाः सर्वे सुरा समुत्थस्तु विश्वाद्या सुमुदान्विताः स्वेष्टं संस्मृत्य देवेशं सज्जीभूता स सम्भ्रमाः वाहनानि सज्जानि कैलासं गन्तुम् उत्सुकाः कृत्वा सम्प्रेषयामासुर्धर्मं शिवसमीपतः वासगेहमधागत्य धर्मो नारायणाज्ञया उवाच शङ्करं योगी योगीशं समयोचितं धर्म उवाच उत्तिष्ठोत्तिष्ठभद्रं ते भवनः प्रमथाधिप जनावासं समागच्छ कृतार्थं कुरु तत्र दानं ब्रह्मोवाच इति धर्मवच श्रुत्वा विजहास महेश्वरः तदर्श कृपया दृष्ट्या तल्पमुञ्झाञ्जकारः उवाच विहसन् धर्म त्वमग्रे गच्छ तत्र अहमप्यागमिष्यामि कृतमेव न संशयः ब्रह्मोवाच इत्युक्त शङ्करेनाथ जनावासं जगामतः स्वयं गन्तुमना आसीत् तत्र शम्भुरपि प्रभुः तज्ज्ञात्वा श्रीगणस्सोऽसौ तत्रागच्छन् महोत्सवः चैकं मङ्गलगानं हि पश्यन् शम्भुपदद्वयम् अथ शम्भुर्भवाचारी प्रातःकृत्यं विधाय च मेदामामन्त्र्य कुध्रं च जनावासं जगामतः महोत्सवस्तदा चासीत् वेदध्वनिरभून्मुने वाद्यानि वादयामासुर्जनाश्चादुर्विधानि च शम्भुरागत्य स्वस्थानं वन्दे च मुनीं सदा हरिं च मां भवाचारात् वन्दितो भूत्सुरादिभिः जय शब्दो बभूवाध नमः शब्द तथैव च वेदध्वनिश्च शुभदो महाकोलाहलो भवत् इति श्रीशिवमहापुराणे द्वितीयायां रुद्रसंहितायां तृतीये पार्वतीखण्डे वरवर्गभोजन शिवशयनवर्णनं नाम द्विपञ्चाशत्तमोऽध्यायः ॐ पार्वतीखण्डम् 52वदध्यायं पूर्ति ॐ
3: ॐ नमः शिवाय.
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

சகுந்திலம் பிரம்மசகுந்திலம் வேர்யம்பலம் சகுந்திலம் சத்ரம்யேஷ்ஹவஸ்தி புரோஹிதம் பாஹோயமோபலம் ஷிராமிமணாமிணாயம் மகாஷ்ப்புனாத்திரம் மகாஷ்புனாத்தானஸ்புனராமோதம் மகாஷ்புனச்சே.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஈஸ்வரம். ஸோ திங்கிங் ஆஃப் ஹிம், தண்டி மகர்ஷி தாட் ஆஃப் தட் சுப்ரீம் ரியாலிட்டி ஹூ இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் பரமாத்மா. We saw Paramatma means we are all, everything from the blade of a grass till Vishnu is Jeevatma. But Mahadeva is described as Paramatma.

0: ஸ்திதா. மகாநாராயண உபனிஷத் சேஸ் சப் சப்ரம்ம சசிவ சஹரிசேந்திர சோக்ஷரக் பரமக்ஸ்வராட் ஹிருதகம் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்களம். ஸோ தட் பரமாத்மா இஸ் ஐடென்டிஃபைட் ஆஸ் கிருஷ்ண பிங்களா ஸ்வராட் விரூபாக்ஷா விஸ்வரூபா நீலக்ரீவா விச் இஸ் அவர் டியர் மகாதேவா அண்ட் பராசக்தி. அண்ட் கைவல்ய உபனிஷத் ஏவம் விதித்வா பரமாத்மரூபம் குஹாஷயம் நிஷ்கலமத்விதீயம் சமஸ்தசாட்சியம் சதசத்விஹீனம் பிரயாதி சுத்தம் பரமாத்மரூபம். ஸோ ஹீஸ் டிஸ்கிரைப்ட் இஸ் த சுப்ரீம் ஆத்மா, த சுப்ரீம் சோல், ஒன் ஹூ டசன்ட் ஹாவ் டிஸ்ட்ரக்ஷன், நிஷ்கலம் அத்விதீயம், ஹீஸ் ஒன் வித்தவுட் அ செகண்ட், ஏகோருத்ரோ நத்வித்தீயாய. அண்ட் ஹியர் அனதர் வேர்ட் இஸ் யூஸ்ட், அவ்வயம். அவ்வயம் மீன்ஸ் இம்பெரிஷபிள். வி ஆர் ஆல் வியா. From the blade of a grass till Vishnu, everything is vyaya, perishable. But Mahadeva is avyaya. Anantam avyayam kavigam samudhrentam vishvashambhuvam. The Upanishad say, is avyaya. Chintayitva mahatmanam idamaha suvismitaha. Yam patanti sada sankhyas chintayanti cha yoginaha. The end of the Sankhya, Sankhya philosophy talks of 25 tattvas, but Shaivism talks of 36 tattvas. The end goal of Sankhya is Mahadeva alone at the end of the day. So after practicing the Sankhya philosophy, they come to the fold of Shaivism and then they attain Mukti by the grace of Mahadeva ultimately, not otherwise. And then Param Pradhanam Purusham. He is Pradhana Purusha. He is the first Purusha. He is the first one. There is no Purvam. Purvajayata. Namo Jyeshtayata Kanishtayata Namak Purvajayata Parajayata Namo. He is the first. He is Pradhana Purusha. He is the first one. There is no Purvam to Mahadeva. There was no one before Mahadeva. Purusho Vai Rudraha. And Adishtataram Ishwaram. He is the pervader of all the things. He pervades the entire universe. Purusho Vai Rudraha. Sarvo Vai Rudraha. Utpattau cha vinashe cha karanam yam விதுர்புதாஹ தேவாசுர முனீனாம் ச பரம் யஸ்மான் வித்யதே அஜம் தம் அஹம் ஈஷானம் அநாதி நிதனம் பிரபும் அத்யந்த சுகினம் தேவம் அனகம் சரணம் வ்ரஜே. உத்பத்தௌ ச விநாஷௌ ச. சோ விச் மீன்ஸ் ஹீ இஸ் த கிரியேட்டர் அண்ட் ஆல்சோ த மெயின்டைனர் அண்ட் டெஸ்ட்ராயர். உற்பத்தி அண்ட் தென் ஸ்திதி அண்ட் தென் விநாஷா. உற்பத்தி மீன்ஸ் கிரியேஷன், Sthiti means the maintenance, and Vinasha means destruction. So he is the creator, maintainer, destroyer, and also the concealer. Tirobhavam and Anugraham, he gives the grace, liberation also. Cha karanam cha vidurbudaha, you are the cause, he is the cause of all causes. There is no cause. Karanam karananam dhyata, karanam tu dhyayaha. Atharvashika Upanishad says, the cause of all causes should be meditated upon. He alone should be meditated upon. There is no cause for the ultimate cause. He doesn't have a cause. Mahadeva doesn't have a cause. Ahameva jagatkarta mamakarta maheshwaraha, Narayana says in Skanda Purana. Vedakarta cha hiranyagarbha yajnyakarta, yajnyakarta devendraha, vedakarta hiranyagarbha, ahameva jagatkarta mamakarta maheshwaraha. Oh Vyasa, you are bound by ahankara, so please listen to me. Yajnyakarta devendraha, the lord of yajnas is Indra, but ultimately the lord of yajnas is Mahadeva alone. ஆவோ ராஜானம் அத்வரஸ்ய, த லார்ட் ஆஃப் வேதா இஸ் ஆல்சோ அல்டிமேட் லார்ட் ஆஃப் வேதா இஸ் ஆல்சோ மகாதேவா. வேதகர்த்தா ஹிரண்ய கர்ப்பா, தட் இஸ் வேதகர்த்தா இஸ் ஹிரண்ய கர்ப்பா, தட் இஸ் பிரம்மா. பட் த லார்ட் ஆஃப் பிரம்மா இஸ் மகாதேவா. அல்டிமேட் லார்ட் ஆஃப் எவ்ரி திங், அல்டிமேட் லார்ட் ஆஃப் பிரம்மா விஷ்ணு அண்ட் இந்திரா இஸ் மகாதேவா அலோன். ஸோ வென் விஷ்ணு சேஸ் தட் வேதகர்த்தா ஹிரண்ய கர்ப்பா யஜ்ஞகர்த்தா தேவேந்திரா, இட் இஸ் ஃப்ரம் த செகண்டரி சென்ஸ். But primarily, the lord of everything is Mahadeva. And then Ahameva Jagatkarta, he says, I am the lord of the universe. But still, Mahadeva is that ultimate lord. Vishwanatha, Vishveshwara, Vishwadipo, Rudro, Maharshihi. And finally, he ends by saying, Mama Karta Maheshwaraha. But the cause of me is Maheshwara. And he doesn't have a cause. So, cast away everything and then worship him alone. Told by Vishnu himself. So, that's why Karanam, he is the ultimate cause. தேவாசுர முனீனாம் ச பரம் யஸ்மான் ந வித்யதே. அண்ட் ஹூ இஸ் சுப்பீரியர் டு எவ்ரிபடி, ஈவன் த தேவாஸ் தேவதாஸ் அண்ட் தானவாஸ் அண்ட் முனீஸ், எவ்ரிபடி வர்ஷிப் ஹிம் ஓன்லி. அஜம் தம் அகம் ஈசானம் அநாதி நிதனம் பிரபும் அஜம் ஹி இஸ் அஜாயமானோ அஜாயமானோ பகுதா விஜாயதே புருஷ சூக்தம் சேஸ் அஜாயமானோ ஹி இஸ் அஜா ஹி டசன்ட் ஹாவ் பர்த் ஈசானம் ஹி இஸ் த லார்ட் ஈசானக் சர்வ வித்யானாம் ஈஸ்வரக் சர்வ பூதானாம் ஹி இஸ் த அல்டிமேட் ரூலர் சர்வ வித்யானாம் ஹி இஸ் த காஸ் ஆஃப் ஆல் த நாலேஜ் அண்ட் தென் ஈஸ்வரக் சர்வ பூதானாம் ஆஸ் ஈஸ்வரா ஆஸ் மகாதேவா ஹி இஸ் த அல்டிமேட் லார்ட் அண்ட் ஹி ரிசைட்ஸ் இன் த ஹார்ட் ஆஃப் ஆல் த லிவிங் என்டிட்டீஸ் அநாதி நிதனம் அநாத்யந்தம் ஹி டசன்ட் ஹாவ் அ பிகினிங் ஆர் எண்ட் அநாத்யந்தம் ஆத்யம் பரம் தத்துவம் அர்த்தம் கைவல்லி உபநிஷத் ஆல்சோ சேஸ் தட் அண்ட் தென் உத அமிர்தத்வஸ்யேஷானஹ புருஷ சுக்தம் சேஸ் உத அமிர்தத்வஸ்ய ஈஷானஹ த அல்டிமேட் ரூலர் மகாதேவா இஸ் ரெப்ரசன்ஸ் தட் இம்மார்டாலிட்டி பை சரண்டரிங் டு ஸோ தட்ஸ் வை த வேதாஸ்ஸே தமேவம் வித்வான் அமிர்த இக பவதி நானியக் பந்தா அயனாய வித்யதே இஃப் யூ வாண்ட் இம்மார்டாலிட்டி இஃப் யூ வாண்ட் டு கெட் ரிட் ஆஃப் த ரிப்பீட்டட் சைக்கிள்ஸ் ஆஃப் பர்த் அண்ட் யூ டு சரண்டர் டு ஹிம் அலோன் தெர் இஸ் நோ அதர் வே நோ அதர் வே நானியக் ந அந்யா நோ தெர் இஸ் நோ அதர் வே அண்ட் தென் பிரபும் த வேர்ட் பிரபும் இஸ் யூஸ்ட் ஹியர் யூ ஹவ் சீன் தட் வெரி ஆஃபன் கோட்டட் இந்த உபநிஷத் ஃபார் லார்ட் சிவா கைவல்ய உபநிஷத் சேஸ் உமா சகாயம் பரமேஸ்வரம் பிரபும் த சுப்ரீம் லார்ட் ஹூ இஸ் இன்சார்ஜ் ஆஃப் எவ்ரி திங் ஹூ இஸ் த அல்டிமேட் ரியாலிட்டி அண்ட் ஹூ ஆல்சோ கிவ்ஸ் த போஸ்ட்ஸ் ஆஃப் பிரம்மா விஷ்ணு அண்ட் இந்திரா டு த ஜீவாத்மா ஹி இஸ் த அல்டிமேட் சுப்ரீம் லார்ட் கைவல்ய உபநிஷத் அண்ட் தென் மகாநாராயண உபநிஷத் சேஸ் அங்குஷ்டமாத்திரா புருஷோ அங்குஷ்டம் ச சமாஸ்ருதா ஈஷா சர்வஸ்ய ஜகதா பிரபு ப்ரீணாது விஸ்வபுக் பிரபு சர்வஸ்ய ஜகதா ஹீ இஸ் பிரசன்ட் ஹீ இஸ் ஆல் ஹீ இஸ் பிரசன்ட் ஆல் ஓவர் த யூனிவர்ஸ் ஈஷா ஹீ இஸ் த அல்டிமேட் லார்ட் பரா ஆத் பரதரோ பிரம்மா தத்பரா ஆத் பரதோ ஹரி தத்பரா ஆத் பரதோ ஈஷா தன்மே மனஹா சிவசங்கல்பமஸ்து ஹி இஸ் பராத் பராத் பரதரம் ஹீ இஸ் த சுப்ரீம் ஆஃப் த சுப்ரீம் பிரபு He is the ultimate Lord, Vishwa Book. So, Angushta Matraha, he is present in the size of a thumb. So that's why if you see, look at the Linga, actually he as the, in the form of Linga, he enters into the heart of all the living entities, the Rig Veda says. So Angushta, he is in the size of a thumb. If you look at the Linga, it is actually exactly looking in the size of a thumb. And if you actually make a thumbs up, using your hand, it also looks exactly like a linga. The thumb is actually Paramashiva, the bottom part is Parashakti. And then Angushta Matraha, Purusho, Purusho Vai Rudraha, stolen in the Mahanarayana Upanishad. And then, so Prabhu word comes here. That's the most important thing to be noted. And then, Mahan Prabhur Vai. Before going to that, in Brihat Jabala Upanishad, it says, there is a place where it says trinetram trigunadaram trayanam janakam prabhum smaran namah shivayeti lalate tat tripundrakam trinetram he is three eyed trigunadaram he is beyond the three modes of material nature trayanam janakam prabhum he is the cause of the three personalities brahma narayana and rudra trayanam janakam he is the cause of brahma narayana and rudra janakam prabhum he is the ultimate lord smaran namah shivayeti meditate on that By remembering that Supreme Lord and chanting the Namashivaya Panchakshara Mantra, Lalate Tat Tripundrakam, apply the Tripundra on the forehead, meditating on the Supreme Reality. This is a mantra in the Brihat Jabala Upanishad. So Prabhu word comes there. That's the point to be noted. Mahan Prabhurvai Purushaha Sattvasyaisha Pravartakaha Sunirmala Mimam Praptam Ishano Jyotir Avyayaha Third chapter, 12th verse, Shvetashvatra Upanishad. Here also Prabhu. The word Prabhu comes. He is the ultimate Lord. Sarvendriya gunabhasam, sarvendriya vivarjitam, sarvasya prabhum, ishanam, sarvasya sharanam sukritam. Third chapter, 17th verse, Shvetashvatara Upanishad. So we see Mahanarayana Upanishad, Shvetashvatara Upanishad, Kaivalya Upanishad, Brihat Jabala Upanishad talking using the word Prabhu for Lord Shiva. Very important point to be noted. Atyanta sukinam devam anagam sharanam vraje. He can give you the ultimate peace, atyanta sukinam. The ultimate peace is becoming the das of Mahadeva and serving him eternally in Parakailasha. There is no other highest peace. There is no other higher peace than that. Even the sukham, even the peace cannot be acquired by acquiring the posts of Brahma, Vishnu and Indra. So that's why Nandishwara says, I am not interested in those positions. Even Upamanyu Maharshi says that. I'm not interested. Antakasura says that. Every Shiva Bhakta is not interested, even not interested in the positions of Brahma, Vishnu and Indra. So even the ultimate, the peace cannot be acquired by becoming Brahma, Narayana or Indra. Devadeva, Mahadeva, Devanam, Abhayaprada, Brahma, Narayana, Indradi, Sarvadeva, Padaprada. Kashikandam, 1st section, 13th chapter, 9th verse. A devotee says, Devadeva, Mahadeva, Devanam, Abhayaprada, you are Abhaya. You give Abhaya to your devotees. You create fearlessness in your devotees. Abhayaprada. Brahma, Narayana, Indradi, Sarvadeva, Padaprada. You can grant the positions of the devas like Brahma, Narayana and Indra, O Mahadeva. Sarvadeva, Padaprada. You can grant the position of any devata, including Brahma, Narayana and Indra. But a devotee is not interested. A Shiva Bhakta is not interested in those positions. Devam, Anakam, Sharanam, Vraje. So, I surrender to you alone and you are that sinless, ultimate sinless personality. And that's why the Rudram also says, Apapakashini,
1: Yate Rudra Shiva Tanu Raghora Apapakashini,
0: Apapakashini, one who is not bound by sins. So just imagine, only a person who is not bound by sins can make you sinless. Right? He can relieve you from sins and virtues. He can relieve you from the repeated cycles of birth and death. The one who is not taking births, the one who is actually beyond sins, the one who is beyond the three modes of material nature can give you that liberation. And that is Mahadeva only. So that's why, oh Mahadeva, you are sinless. That's the stuti that is done here. And then, evam bruvanneva tada tadarsha tapasam nidim tam avyayam anaupamyam achintyam shashvatam dhruvam nishkalam sakalam brahma nirgunam Guna gocharam yoginam paramanandam aksharam mokshasamnitam manor indragni marutam vishvasya brahmano gatim agrahyam achalam shuddham buddhi grahyam manomayam. And after meditating, Tandi Maharshi, Urdhva Bahur Mahateja Jvalanaditya Sannibaha Shashtim Varsha Sagasrani Tavanti Eva Shatanicha. Urdhva Bahu, he was lifting. We saw Narayana was meditating for 66,000 years by lifting his hands and then standing on one leg. Krishna did that, Upamanyu Maharshi did that, Brahma has done that, Indra has done that, Rama also has done that. And even Atharva Shiras Upanishad, this is very interesting. I noticed one thing, this lifting one's hands and meditating on Mahadeva is told in the Upanishad also. I came across this today. Atharva Shiras Upanishad. Now, after the Devas, in the beginning, I have given three lectures on Atharva Shiras Upanishad. One can check that out in my channel. A playlist is also there on Atharva Shiras Upanishad. So there, when the Devas do stuti, after that Mahadeva disappears and then it describes, Te Deva Rudram Adhyayan Tato Deva Urdhva Bahavo Rudram Stuvanti. Urdhva Bahavo. All the Devas, after they were not able to find Mahadeva and then they lifted their hands and standing on one leg, they did stuti, including Brahma, Vishnu and Indra. And the Upabrahmanam, the supporting fact, is present in the Sutta Samhita, 2nd chapter, 1st canto, which I have done Vivaranam in my channel, part 2 and part 3 lectures of Atharva Shiras Upanishad. One can check it out. Part 1 talks about the supporting facts in the Shastras. Urdhva Bahu, the Devas lifted their hands. And then they were meditating on, started doing stuti on Mahadeva. So that thing where one has to, one raises one's hands and then worships a lord, and that is only Mahadeva. Mahadeva only is worshipped like that, where the Jivatma raises the hands and then stands on one leg and then worships Mahadeva. Mahadeva alone is the only personality who is worshipped like that. Even Haradatta Shivacharya brings that point in his Shruti Sukti Mala. He says, he brings the Shastra Pramanam, he brings in the Natya Shastra and says that the Natya Shastram, everybody has, like Brahma has the sign of lotus, Vishnu has the sign of chakra, Indra has the sign of thunderbolt. But when Mahadeva, when talking of Mahadeva, it is like one has to lift one's hands to worship Mahadeva. And we see all the devatas, all the danavas, all the devotees of Lord Shiva do the same thing. Urdhva Bahu, by standing on one leg and then lifting one's hands
2: one has to worship Lord Shiva. So Tandi, actually Tandi Maharshi, after meditating for 10,000 years, Upamanyu Maharshi recounts this to Krishna. And then he, Tandi Maharshi, after after meditating for 10,000 years like that, standing on one leg and then raising his hands, he saw that, he experienced Mahadeva. And then it is described that Tam Avyayam, Avyayam, who is imperishable, Anaupamyam Achintyam, Achintyam Avyaktam Anantarupam Shivam Prashantam Amritam Brahmayonim. Achintyam, one who is inconceivable, one who cannot be conceived through mind, one who can be conceived only through unflinching devotion, not by Ahankara. One can never approach Mahadeva by Ahankara. We saw the Mahadeva is the destroyer of ego. He destroyed the ego of Kamadeva. He destroyed the ego of Yama, Varuna, Indra, Agni, Vayu, and also Brahma and Vishnu. So he is the destroyer of ego. So he can be approached only by humbleness. And Shashvatam Dhruvam, Nishkalam Sakalam Brahma. So Sakalam, he is also actually formed and formless. So the formlessness again is described as his all-pervasiveness. Mahadeva has a divine spiritual form whose divine attributes are glorified in the Vedas and Upanishads. And that Mahadeva is all-pervading. That's why he is sometimes described as Nishkalam. Nishkalam means formless. Formless just means that doesn't mean that he doesn't have a rupa. He has a divine spiritual form. He is beyond all the material forms. His form doesn't have destruction. He is imperishable. And that's why he is described as Nishkalam. And then his all-pervasiveness is represented in order to mean his all-pervasiveness, his presence everywhere. That's why the Upanishads describe him as Vibhu, Ananta, Arupam, Nishkalam. But that doesn't mean that he doesn't have a form. He has a divine spiritual form. One should meditate on that divine spiritual form. So that's what. And then Brahma, Nirgunam Gunakocharam. Nirgunam, again, he is beyond the three modes of material nature. That's why he is called as Guru Nirguna. He is Shuddha Sattva. Now one cannot say, okay, he doesn't have any guna. He is not bound by, he doesn't have any gunas. So he is, some people say that, the Mayavadis say that. But the Upanishads point out, he is Shuddha Sattva.

0: அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ.
1: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட்

ஆஸ்திரேவாயம் உதாரணம் உதாரணம் ஆவசரம் சாத்தேதாவிதம் அயன்மாநாயம்

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: ஓம் நம சிவாய்.
1: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
0: ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்ராஸ். தி டைட்டில் இஸ் பஞ்சரத்ன ஸ்துதி ஆஃப் ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதர், பிரசன்டட் பை டாக்டர் எம் கோகுலகிருஷ்ண ஐயர். தேங்க்யூ. ஓம் நம சிவாய்.
1: ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதேந்திர ரச்சிதா பஞ்சரத்ன ஸ்துதி. பூதஸ்ய ஜாத இதி வாரி ருஹாசனஸ்ய ஜாதோ ப்ருஹன்னிதி ஹரேஷ்ச ஜனிஃ ப்ரசித்தா யஸ்மாத் அஜாத இதி மந்த்ரவரோபதிஷ்டாத் தம் ருத்ரமேவ ஜனிதஶ்ச கிதஃ ப்ரபத்யே உக்த்வா ப்ரசூதிமஜ ஷௌரி ஹரேஷ்வராணாம் சம்சூச்ய தீபக ஸஹோக்திபிரண்ய நிக்னாம் தாம் சந்நியதாரயதத்ர்வசிகா ஹியஸ்ய தம் சர்வகாரணமநாதிசிவம் ப்ரபத்யே. வேதாந்தேஷு ப்ரதம பவனம் வர்ணிதம் யஸ்ய யாப்யாம் தத்வத் தஸ்ய ப்ரசவ வசசா ஜன்ம தத்க்யாபயித்வா யஸ்யைகஸ்ய ஸ்புடம ஜனிதா நிஶ்சிதா காரணஸ்ய த்யாயாமஸ்தம் ஜனி விஹதயே சம்புராகாஷமத்யே யத் ப்ரூபங்கைகவஶ்யாஹ விதிஹரிகிரிஷக்யாதிதாஶக்திகோட்யஹ சகலபுவனகாஸ்ஸந்நியச்சந்தி விஶ்வம் யல்லிங்கம் சர்வதேவாசுரமனுஜமுகைஹ அர்ச்யதே விஶ்வரூபம் தஸ்மை நித்யம் நமஸ்யாம் ப்ரவிதனுதபரப்ரஹ்மணே சங்கராய. ஆஸ்தாம் சூக்ஷ்மம் லிங்கரூபத்வலிங்கம் ஸ்யாத் ப்ரஹ்மேஷானாக்யயைவால்பமாத்ரம் இத்யேதேனாவேதயத் சூத்ரகாரஹ யம் ப்ரஹ்மாக்யம் தம் ப்ரபத்யே மஹேஷம். இதி ஸ்ரீமத் பாரத்வாஜ குல ஜலதி கௌஸ்துப நித்யாக்னிஹோத்ரி மீமாம்சகமூர்த்தன்ய ஸ்ரீகண்டமத ப்ரதிஷ்டாபனாச்சார்ய சதுரதிகசத ப்ரபந்த நிர்வாஹக ஸ்ரீமத் அத்வைத வித்யாச்சார்ய விஸ்வஜித்யாதி ஸ்ரீரங்கராஜாத்வரிவரசூனு ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதேந்திர ரச்சிதா பஞ்சரத்ன ஸ்துதி சம்பூர்ண.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்ராஸ். தி டைட்டில் இஸ் ஸ்ரீமத் அகிலாண்ட தேவி ஜம்புகேஸ்வர ஸ்துதி, பிரசன்டட் பை டாக்டர் எம் கோகுலகிருஷ்ண ஐயர். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: ஸ்ரீமத் அகிலாண்ட தேவி ஜம்புகேஸ்வர ஸ்துதி. அபராதசஹஸ்ராணி அபி குர்வாணே மயி ப்ரசீதாம்ப அகிலாண்ட தேவி கருணாவாராஷே ஜம்புகேஷ புண்யததே. ஊர்த்வஸ்திதாப்யாம் கரபங்கஜாப்யாம் காங்கேய பத்மே ததீ மதஸ்தாத் வராபயே சந்ததீம் கராப்யாம் நமாமி தேவீம் அகிலாண்ட பூர்வாம். ஜம்பூநாதமனோம்புஜாத்தினராட் பால பிரபாசந்ததிம் சம்பூகாதி வ்ருஷாவலிம் கிருதவதீம் பூர்வம் கிருதார்த்தாமபி கம்பூர்வீதரதாரிணீம் வபுஷி ச க்ரீவாகுச வ்யாஜதஹ யம்பூர்வீதரரூபிணீம் ஹ்ருதி பஜே தேவீம் க்ஷமாசாகரீம். ஜம்பூமூலநிவாசம் கம்பூஜ்வலகர்வஹரணசணகண்டம் அம்பூர்வீதரரூபம் சம்பூகாதேர்வரப்ரதம் வந்தே.
3: இதி ஸ்ரீமத் அகிலாண்ட தேவி ஜம்புகேஸ்வர ஸ்துதி சம்பூர்ண.
4: ஓம் நமசிவாய்.
5: ஜம்புகேஸ்வர
0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, you are about to listen Shiva Stotras. The title is Apita Kuchamba Stava of Srimad Appaya Dikshidar, presented by Dr. M. Gokulakrishna Iyer. Thank you. Om Namah Shivaya.
3: Srimad Appaya Dikshitendra Rachitaha Apita Kuchamba Stavaha ಆನಂದ ಸಿಂಧುಲ ಹರಿಮೃತಾಂಶು ಮೌಲೇಹ ಆಸೇವಿನಾಮೃತ ನಿರ್ಮಿತವರ್ತಿಮಕ್ಷ್ಣೋಹ ಆನಂದವಲ್ಲಿವಿತತೆರಮೃತಾರ್ದ್ರಗುಚ್ಛಂ ಅಂಬಸ್ಮರಾಮ್ಯಹಮಪೀತಕುಚೇವ ಪುಸ್ತೆ ನಿರ್ನಿದ್ರಕೋಕನದಕೋಮಲಕಾಂತಮಂಬ ನಿತ್ಯಂ ಸುಧಾನಿಕರವರ್ಷಿಪದಂ ತ್ವದೀಯಂ ಮೂರ್ಛಾಕರಜ್ವರರುಜಾಮಮತಾಪಿತಸ್ಯ ಮೂರ್ಧ್ನಿ ಕ್ಷಣಂ ಸಕೃದಪೀತಕುಚೇ ನಿಧೇಹಿ ಶೀತಾಂಶುಕೋಟಿಸುಷುಮಾಶಿಶಿರೈಃ ಕಟಾಕ್ಷೈಃ ಅವ್ಯಾಜಭೂತಕರುಣಾರಸಪೂರಪೂರ್ಣೈಃ ಕರ್ಪೂರಧೂಲಿಮಿವ ದಿಕ್ಷು ಸಮಾಕಿರದ್ಭಿಃ ಅಂಬಕ್ಷಣಂ ಸ್ನಪಯ ಮಾಮರುಣಾದ್ರಿಮಾನ್ಯೇ ಆವಿರ್ಭವಕ್ಷಣಮಪೀತಕುಚೇ ಪುರಸ್ತಾತ್ ಅಂಬಜ್ವರೇಣ ಮಹತಾ ಮಮತಾಪಿತಸ್ಯ ಯೇನ ತ್ವದಂಘ್ರಿರುಚಿಜಾಲಸುಧಾ ಪ್ರವಾಹೇ ಮಗ್ನಸ್ತದೈವತನುತಾಪಮಮುಂ ತ್ಯಜೇಯಂ ನಾನಾವಿಧೈರ್ನಲಿನಜಾತಲಿಪಿ ಪ್ರಕ್ಲುಪ್ತೈಃ ಆನೀತಮೂರ್ಛಮಧಿಕಂ ಕ್ಷುಭಿತೈರ್ಜ್ವರಾದ್ಯೈಃ ಆಶ್ವಾಸಯ ಕ್ಷಣಮಪೀತಕುಚೇ ಕರಾಗ್ರಕ್ರೀಡಾಕನತ್ಕನಕಹಲ್ಲಕಸೌರಭೇಣ ಕಂಠೇ ವಿಷಂ ವಿಷಮುಚೋ ಭುಜಗಾಃ ಕಪರ್ದೇ ಪಾರ್ಶ್ವೇ ಚ ಭೂತಪತಯಃ ಪ್ರಮಥಾಶ್ಚ ಭೀಮಾಃ ಶೋಣಾಚಲೇಶಮುಪಸೃತ್ಯ ಭಜೇತ ಕೋ ವಾ ನ ಸ್ಯಾತ್ತವಾಂಬಸ ವಿಧೇಯದಿ ಸನ್ನಿಧಾನಂ ಶಕ್ತಿರ್ಜಗಜ್ಜನನಪಾಲನಭಂಜನೇಷು ಭೋಗೇಷು ದಿವ್ಯಮಹಿಷೀತರುಣೇಂದುಮೌಲೇ ಸಿದ್ಧಿಃ ಕರ ಪ್ರಣಯಿನೀತವ ಸನ್ನಿಧಾನಂ

0: நம சிவாய. யூ ஆர் லிஸனிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஸ்மாயம்ேயம் தாத்தியமேவாய தத்மே உதயச்ச.

ஞானம் ஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமயேஜிகரிக்காமய

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் வேத மந்திரம். தி டைட்டில் இஸ் மகன்யாசம், பிரசன்டட் பை வேதமந்திரம் .com டீம். ஓம் நம சிவாய.

0: திருவம்பாவையிலே முதல் பாடல், ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியையாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கள் மாதே வளர்ந்தியோ மண் செவியோ நின் செவிதான் மாதேவர் வார்கடல்கள் வாழ்த்தியே வாழ்த்தொலிவோய் விதிவாய்க் கட்டலுமே விம்மி விம்மி மிமிரந்தி போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலுவர் எம்பாவா என்று அற்புதமான முதல் பாடல். இதுல பலவிதமான பொருள் உண்டு, நம்ம அதெல்லாம் போகல. சுருக்கமாக அடியவர்களை பற்றி எட்டுமே பார்க்க போகிறோம். தயவு செய்து மன்னித்துக் கொள்ள வேண்டும், ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் உண்டு. ஆங்கிற வார்த்தைக்கே இது வந்து சக்தியை வியந்தது என்று சான்றோர்கள் இதற்கு உட்குறிப்பு சொன்னார்கள். திருவம்பாவைக்கு இந்த ஆகாரம் ஆ ஈ என்கின்ற வார்த்தையெல்லாம் அம்பிகையை சொல்லக்கூடியது, சக்திபரமான வார்த்தைகள். சமஸ்கிருதத்தை சொல்லும் பொழுது ஆ ஈ என்று சொல்லக்கூடிய அகாரம் இறைவனை சொல்லும், ஆ ஈ என்று சொல்லக்கூடியதான் அம்பிகையை சொல்லும். எந்த அம்பிகை நம்முடைய மலங்க தங்கள் மலங்கழுவார் வந்து சாரிதலினார் என்று சொல்லும்படியாகவே அம்பிகை நம்முடைய குற்றங்களை எல்லாம் களைந்து இறைவனிடத்திலே கொடுத்து செலுத்துகிறாளோ அந்த திருவம்பாவையை பற்றிய நிலையிலே இங்கே ஆ என்று சொல்லும்படியாக ஆரம்பித்தார். முதல் அந்த எழுத்துக்கே ஆதி என்று சொல்லப்படும். இன்னொரு விதம் உண்டு, இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் சேர்த்தா ஆவாய் ஆயாய் ஆய் ஆவாய் ஆய்னா அன்னைன்னு அர்த்தம். இறைவன் வேறு கிடையாது, அம்பிகை வேறு கிடையாது. இந்த எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம், திருவம்பாவைக்கு இது அடுத்த முறை முடிந்தா பார்க்கலாம். அதாவது முதல் வார்த்தையையும் ஆதியும் இந்த இல்லா, இரண்டாவது பாசம் பரஞ்சோதிக்கு முத்தன்ன வெண்ணகையாய் உன்னித்தில் அகையாய் இப்படி எடுத்து கடைசியில் இருக்கக்கூடிய இரண்டு மூன்று எழுத்துக்களை சேர்த்து கொண்டோம் என்று சொன்னால் ஒரு எழுத்தோ ரெண்டு எழுத்தோ மூன்று எழுத்தோ சேர்த்தா ஒரு புதுவிதமான பொருள் கிடைக்கும். யோசிச்சு பாருங்களேன், நீங்க என்னோட நல்லா சொல்லுவீங்க, யோசிச்சு பாருங்க. முதல் எழுத்தை எடுத்துக்கொண்டு முதல் பாசுரத்தை இந்த பாடலிலே பார்த்தால் ஆ இ எம்பா வாயின் முடியும் இல்லையா, ஆய். அடுத்தது அதையே ஆவாய் ஆ பாவாய் பா ஆ பாவாய் ஆய் ஆவாய் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வணங்கக்கூடிய இறைவன் தான் அம்பிகையாகவும் இருக்கிறான், அவன் வேற கிடையாது, அவன் வேற கிடையாது, சக்தி வேற கிடையாது, சிவம் வேறு கிடையாது. அந்த அம்பிகை என்று சொல்லக்கூடிய அன்னை, ஆ என்று சொல்லக்கூடிய அன்னை அவனாகவே இருக்கிறான், தாயும் ஆனவனாக இருக்கிறான். முதல் பொருள் இப்படி பலவிதமா சொல்லலாம். அடுத்த வருஷத்துக்கு எனக்கு கொஞ்சம் ஏதாவது இருக்கணும் இல்லையா, அதனால அடுத்த வருஷத்தை விஷயத்தை இப்பவே சொல்ல வேண்டாம், நம்ம இருக்கக்கூடிய இந்த வருஷ விஷயத்துக்கு பார்க்கலாம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெருஞ்சோதியை அம்பாட கேட்டையும் வாழ்த்தடங்கள் மாதே வளர்ந்தியோ என்று இந்த வாழ்த்தடங்கள் மாதே என்று சொல்லக்கூடியதை முக்கியமா அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்த்தடங்கள் மாதியாறு வாழ் ஒளி தடம் விசாலமான ஒளி பொருந்திய விசாலமான கண்களை உடைய வாழ் தடம் கண் மாதே பெண்ணே, இதுதான் சாதாரணமான அர்த்தம். இது பெண்களை பற்றி சொல்லக்கூடியது. சரி, ஒரு பெண்ணை பற்றி சொல்லுகிறது. இங்கு எந்த திருநடியாரை சொல்லும், எந்த சிவனடியாரை பற்றி சொல்லுகிறதுனா, எவர் நாயகி பாவத்திலே சிறந்திருந்தாரோ, எவர் எல்லோருக்கும் வயதிலே மூத்தவராக அப்பரே என்று சம்பந்த பெருமானாலே அழைக்கப்பட்டாரோ, எவர் தன்னுடைய நாவுக்கே அரசன் என்று இறைவனாலேயே நாவுக்கு அரசர் என்று பட்டம் சூட்டப்பட்டாரோ, அப்பேற்பட்ட திருநாவுக்கரசர் பெருமானத்தான் இது குறிக்கும். முதல்ல எடுத்த உடனே எவர் மிக பெரியவரோ அந்த வயதுக்கும் அறிவுக்கும் அனுபவத்துக்கும் தலை வணங்கி அந்த அடியவரை முதலிலே நாம் பார்க்க போகிறோம். சார் இவர் சொல்றது, இவர் அடியவர் சொல்லுவார்னா, அவர் அடியவர்களை பற்றி ரொம்ப அழகா சொல்லுவார். திருவாரூரிலே திருத்தொண்டர்களை பார்க்கிறார், அங்க எல்லாரையும் பார்த்த உடனே பாடுகிறார், குலம்பலம்பாவர் குண்டர் முன்னே நமக்குண்டுகளோ, அலம்பலம்பாவர் தன்புணல் ஆரூர் அதிர்ச்சடையான், சிலம்பலம்பாவர் சேவடியான், திருமூலட்டானம் புலம்பலம்பாவர் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. ரொம்ப அற்புதமான வார்த்தை அவர் சொல்றார். நாமெல்லாம் நாம தான் பெரிய ஆளுகள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் பாடுகிறார், அப்பர் பெருமான் எந்த இறைவனாலே பட்டம் சூட்ட பெற்றாரோ, எந்த இறைவனாலே திருவடி தீக்கை அருளப்பெற்றாரோ, எந்த இறைவன் அருளாலே சூலபி இலச்சினை பொறிக்கப்பட்டாரோ, அப்பேற்பட்ட அந்த அப்பர் பெருமான் அவ்வளவும் ஆன பிறகு அந்த அடியவருக்கு அடியவராக இருக்கப்பட்ட அவர் சொன்னார், எனக்கும் வருமா தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே எனக்கு கிடைக்குமான்னு கேட்கிறார். தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே என்று கேட்கிறார். நாம எல்லாம் எந்த மூலைக்கு யோசித்து பாருங்கள், அடியவர்களுடைய சிறப்பு மிகச்சிறப்பு. அந்த திருவாரூர்ல அதினமோ திருவாரூருக்கும் அடியவருக்கும் அங்கேதான் இந்த திருத்தொண்ட தொகையே எழுந்தது. எல்லாருக்கும் அந்த சரித்திரம் தெரியாது இல்ல, அடுத்து அந்த சரித்திரத்தை முடிந்த பொழுது பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் இப்ப இந்த திருத்தொண்டர்களை பற்றி பாடுகிறோம் பேசுகிறோம் படிக்கிறோம்னு அந்த சுந்தரர் பெருமான் பாடி வைத்தாரே, அவர் பாடுவதற்கு முக்கியமான காரணம் திருவாரூரிலே பாடுகிறார். திருவாசிரிய மண்டபத்திலே இருந்து கேட்கும் பொழுது இறைவனிடத்திலே சென்று பாடுகின்றார். அந்த இடத்துலதான் தெளிவானந்தனம் அடியார்க்கும் அடியேன் என்று வந்த இடமே திருவாரூர் இல்லையா, அந்த திருவாரூரிலே பாடுகிறார். எனக்கு வருமா குலம்பலம்பாவர் குண்டர் முன்னே நமக்குண்டுகளோ என்ன உண்டு, தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே, என்ன வார்த்தை பாருங்க, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க, பெரிய வார்த்தை புண்ணியம். இது வந்து தொண்டர்க்கு தொண்டராக இருக்கக்கூடியதே புண்ணியம்ன்றார், பெரிய விஷயம். அவர் தான் இங்க நாம பார்க்கிறோம். அது என்னது, வாழ்த்தடங்கள் மாதே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், பெரிய அதாவது விசாலமான ஒளி பொருந்திய கண்களை உடைய மாது. யாரு இவர், ஆனல்லவான்னு கேட்கலாம். நாயகி பாவத்திலே இருந்து பாடுகிறார் அப்பர் பெருமான். பல இடத்துல பாடுவார், ரொம்ப அழகான பாட்டம் உண்டு, அது பலவிதமான தேவாரம் உண்டு. வண்ணமும் வடிவும் சென்று கண்டிலள் எண்ணி நாமங்கள் ஏத்தி நிறைந்திலள் கண்ணுலாம் பொழில் சூழ் கழிப்பாலை எம் அண்ணலே அறிவான் இவள் தன்மையே, அப்பர் பெருமான் பாடுகிறார். அது மட்டும் கிடையாது, இன்னொரு இடத்துல ரொம்ப பொருத்தமான ஒரு பாடல் உண்டு, சீர்காழியிலே சென்று பாடுகிறார். மாதி அன்று மனைக்கிறு என்றக்கால் தன்னுடைய பெண்ணை பார்த்து, அம்மா அவோ அப்பாவோ நீ வீட்டிலேயே இரு வராத, ஏன் அந்த எம்பெருமான் வரக்கூடிய அவனுடைய திருவூல திரு அந்த உலக்கத்தை பார்த்தால் அந்த ஊர்வலத்தை பார்த்தா இவள் மயங்கி விடுவாள் என்று நினைத்து நீ வீட்டிலேயே இருன்னு சொல்ற. அம்மா யாரு, மாதி என்று மனைக்கிறு என்றக்கால் பொண்ணு என்ன கேட்கிற பாருங்க, இந்த காலம் இல்ல அந்த காலத்திலே இருந்திருக்குது, என்ன நீதிதான் சொல்ல நீ எனக்கு யார், சொல்றதுக்கு என்ன சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு கேட்கிறாராம் பொண்ணு. அது என்ன சொல்ற, நீதிதான் சொல்ல நீ எனக்கு யார், நல்லது சொல்றதுக்கு நீ யாரு. இப்ப எல்லாம் அம்மா அப்பா சொன்னாலும் யாரு கேட்கறாங்க, யாரும் கேட்கறது இல்ல இல்லையா, நாமும் கேட்டிருக்க மாட்டோம் அவ்வளவுதான். அந்த பொண்ணு கேட்கிற, நீதிதான் சொல்ல நீ எனக்கு யார் எனும் சோதியார் தரு தோணி புறவர்க்கு தாதியாவன் நான் என்னும் என் தையலே. ரொம்ப அழகான வார்த்தை கடைசிதான், தாதியாவன் நான் என்னும் என் தையலே, என்னுடைய பெண் நான் அவனுக்கு அடிமைப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லுகிறாளே என்று சொல்லுவதைப் போலவே நாயகி பாவத்தில் அவ்வளவு பாடல்கள் பாடியிருக்கிறார். அவரை தவிர வாழ்த்தடங்கள் மாதேன்னு இன்னொருத்தர் சொல்ல முடியுமா. இன்னொரு விஷயம் உண்டு, மங்கை காணக்கூடார் மணமாலையை யாரு, பார்வதி தேவி பார்க்கும்படியாக அவள் சூட்டிய அந்த மண மாலை இருக்கிறதே அதை கொடுக்க மாட்டார், ஏன் பார்வதி கோச்சுக்குவா. அடுத்தது, கங்கை காணக்கொடார் முடிக்கண்ணியை, இந்த வார்த்தைகள் எல்லாம் நல்லா தமிழில விளையாடுகிறார் அப்பர் பெருமான். மண மாலை இது வந்து மாலை, தார் என்பது ஆண்கள் அணிவது, ஆனால் தான் அணிந்த மாலையை பார்வதி தேவி சிவபெருமானுக்கு சூட்டிய காரணத்தினால ரெண்டு பக்கமும் சேர்ந்து இருக்கும், அதுக்கு பேர் மாலைன்னு பேரு. மணமாலை தான் சூடியதை இறைவனுக்கு சூட்டி இருக்கிறாள், அதனால பார்வதி தேவி கொடுத்தது மங்கை காண கொடார் மணமாலையை. அடுத்தது, தலை மேலே சூடியிருக்கக்கூடியதுக்கு பேர் கண்ணின்னு பேரு. கங்கை காண கொடார் முடிக்கண்ணியை, மேலே கங்கை இருக்கிறாள், அவள் தன்னுடைய அலைக்கரங்களினாலே இறைவனுக்கு கண்ணியாக புஷ்பத்தை சூட்டி இருக்கிறாள். கங்கை காண கொடார் முடிக்கண்ணியை நங்கை மீர் இடை மருதர் இந்நங்கைக்கே எங்கு வாங்கி கொடுத்தார் இதழியே. இதழின்னு சொன்னா கொன்றைன்னு அர்த்தம். கொன்றை மாலையை அந்த பார்வதி தேவி மணமாலையாக சூட்டி இருக்கிறாள், கங்கா தேவி முடி கண்ணியாக சூட்டி இருக்கிறாள், சிவபெருமான் இவர்கள் எல்லாம் பார்க்கும்படியாக கண்டிப்பா என் பொண்ணுக்கு கொடுத்திருக்க மாட்டார். ஆனா இந்த பொண்ணுக்கு எப்படி கிடைச்சது கேட்கிறார். இதுல பலவிதமான பொருள் உண்டு. இதழின்னா அதாவது நம்ம சரக்கொன்றை என்று சொல்லுவோம் இல்லையா, பொன்மயமாக இருக்கக்கூடிய கொன்றை. பெண் இறைவனை நினைத்து பசலை படந்ததான், பசலை படந்த உடனே நிறம் மாறினாள் வெளுத்தாள் பொன் போன்று ஆனாளாம். பொன் அந்த பொன் நிறத்திலே வந்த காரணத்தினாலே எங்கு வாங்கி கொடுத்தார் இப்பூ கிடைச்சதில்லை, உடம்பு நிறம் மாறினது, உடம்பு நிறம் மாறினதை சொல்லுகிறார். எங்கு வாங்கி கொடுத்தார் இதழியே. இன்னொன்னு, அந்த சிவபெருமான் யாருக்கும் தெரியாம இவளுக்கு எப்படி சூட்டினார். ரெண்டாவது, மூன்றாவது, அந்த இதழி என்பது ஓங்காரத்தை சுட்டி காட்டும். யாருக்கும் தெரியாம அருட்சக்தியான பார்வதிக்கும் தெரியாமல் கங்காதேவிக்கும் தெரியாமல் எப்பொழுது குருவாக வந்து உபதேசம் செய்தார், இது உள்ளுரை பொருள். இப்படி பலவிதமான பொருள் உண்டு. இப்படி நாயகி பாவத்திலே இருந்து எம்பெருமானை பாடக்கூடியவர் அப்பெரு பெருமான், பாடி இருக்கிறவர் அப்பெரு பெருமான். அப்ப அவரை சொல்லாம வேற யார சொல்ல முடியும்? வாழ்த்தடங்கண் மாதே, அவர் தான் முக்கியமா சொல்ல முடியும். இன்னொன்று உண்டு, இந்த எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொல்வார்கள். அந்த சிரசுல கூட கண்ணு முக்கியம். நம்ம சொல்லும் பொழுது என் மூக்கே, என்னுடைய வாயே, என்னுடைய காதே, என்னுடைய இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோமா இல்லையா? என் கண்ணே வருக, என் கண் வருக, இனி தாருயிர் வருக, ரகுராமா இங்கு வருக என்றெல்லாம் திருப்புகழில் பாடுவார். இறைவனையும் கூட என் கண்ணே வருக என்றுதான் சொல்லுகிறோம். கண்ணுக்கு முக்கியமா உண்டு. ஏன்? முக பாவத்தை வெளிப்படுத்தக்கூடியது, அறிவுக்கு பிரதானமாக இருக்கக்கூடியது, எல்லா அந்த அறியக்கூடிய ஞானேந்திரியத்திலே முக்கியமாக இருக்கக்கூடியது கண்ணே. பலவிதமான சிறப்புகள் இந்த கண்களுக்கு உண்டு. அதனால தான் இறைவனுடைய கண்ணத்தான் மிக அழகாக பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம், அடியவர்கள் எல்லாம் பாடுகிறார்கள். இப்போ அந்த கண்ணுக்கு பிரதானம் உண்டு, வாழ்த்தடங்கண். இதுல வாழ் என்பது என்ன? அறிவு ஒளி, வெளியும் வெறும் பிரகாசம் இல்ல, இது ஞான பிரகாசம். இந்த முக்கியமான ஞானேந்திரியமாக இருக்கிறதே, இந்த ஞானேந்திரியங்கள் மூலமாக நாம் இறைவனை பற்றி அறிய வேண்டும். அந்த ஞான பிரகாசத்தை, இறைவனை பற்றிய அறிவை பெறக்கூடியது அந்த அறிவு வாழ்கண். அடுத்தது தடங்கண். இது யாருக்கு உண்டு? இந்த வாட்கண் என்று சொல்ல முடியாத அப்பர் பெருமானுக்கு உண்டு. என்ன? இறைவனாலே அருளப் பெற்றவர், இறைவனாலே அருளப் பெற்றவர். அந்த அருள் கிடைத்த காரணத்தினாலே, ஞான பிரகாசம் இருக்கின்ற காரணத்தினாலே இவர் வாட்கண் மாது, அறிவொளி பொருந்தியவர். சரி, அடுத்தது என்ன? அதிக நாள் 81 திருநக்ஷத்திரங்கள், அதாவது 81 ஆண்டுகள் வாழ்ந்தவர், 80 வயதுக்கு மேலே வாழ்ந்தவர் அப்பர் பெருமான். வயதுல மிகவும் மூத்தவராக இருந்தவர். அப்போ தடம், விசாலமான, விசாலமான என்ன? நீண்ட அர்த்தம், நீண்ட என்ன? நீண்ட வாழ்நாளை உடையவராக இருந்தவர் அப்பர் பெருமான். வாட்கண் மாது, தடங்கண் மாது, ஞான பிரகாசமாக சிவஞான பிரகாசத்தை அறிவொழியை உடையவர் அப்பர் பெருமான். அதே போல அதிக வாட்நாளை கொண்டவராக இருந்தவர் அப்பர் பெருமான். அதனால வாய்த்தடங்கண் மாதே என்று சொல்லும்படியாக இவரை சொல்லுவது உண்டு. வாய்த்தடங்கண் மாதே எப்படி? ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யம்பாட கேட்டையும். இந்த ஜோதியை, அந்த ஜோதியை பற்றி இவர் சொல்லுவார். ஆதி ஜோதி என்று தன்னுடைய பாடலிலே அப்பர் பெருமான் பாடுவார். பாதி பெண்ணோடு பாகத்தன் பன்மறை ஓத என்னுளம் கொண்டவன் ஒன்பொருள் ஆதி ஆவடு தண்டுரை மேவிய சோதியே சுடரே என்று சொல்லுமே என்று சொல்லும்படியாக நாயகி பாவத்திலே பாடுவார். அப்படி ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதியாக இருக்கின்ற அவனை தன்னுடைய பாடலிலே பாடினவர் வாழ்த்தடங்கண் மாதே. ஆதியும் மந்தமும் இல்ல அரும்பெருஞ்சோதியை யாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கண் மாதே. வளருதியோ? வளருதின்னா என்ன அர்த்தம்? கண் வளர்ந்து கொண்டிருக்கிறாயா? கண் வளர்தல்னா என்ன? அதை பற்றி உணராது இருத்தல் அர்த்தம். அதை பற்றி உணராது இருத்தல். எப்போ? இவர் தர்மசேனராக சமண மதத்திலே அமன் மதத்துக்கு சென்ற பொழுது அதை பற்றி உணராது இருந்தாயோ? ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டையும் வாழ்த்தடங்கள் மாதையே வளருதியோ? வன்செவியோ நின் செவிதான். அப்போ உனக்கெல்லாம் இதெல்லாம் காதிலே ஏறவில்லையா? வன்செவியோ நின் செவிதான். மாதேவர் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தலி போய் வீதிமாய் கெட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்தி போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு. அமளினா என்ன? தூக்கத்துக்கு. அந்த தூக்கம் தான் என்ன? தமோகுணம். தமோகுணத்தை கொடுக்கக்கூடிய சமண மதத்திலே இருந்து சைவ நன்னரிக்கு நீ வந்தாயே, ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசு என்று சொல்லும்படியாக நீ சமண மதத்திலே இருந்து இங்கே இறைவனை நற்சிவமாக இருக்கப்பட்ட அந்த எம்பெருமானுடைய சைவ சமயத்துக்கு வந்தாயோ, மாதேவர் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்து எப்படி பாடுகிறாரா? சென்று நான் சிறு தெய்வம் சேர்வோமல்லோம், சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம் என்று பாடினீரே. அப்படி பாடிய அப்பரு பெருமானே, யாம் பாட கேட்டேயும் வளருதியோ, வன்செவியோனின் செவிதான், மாதேவர் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தியலை போய் விதிவாய் கெட்டலுமே. எங்கே? எல்லா உலகங்களிலேயும் அந்த சிவநாமம் அரண் கழலே எங்கும் செல்லும்படியாக விதிமாய் கெட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்தி போதார் அமளியின் மேல். அமளினா இது இந்த இடத்துல முதலே பார்த்தவே சமண் மதம், அதாவது தமோகுணத்தை வளர்த்த அந்த சமண மதத்திலே இருந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே. எப்படி கிடக்கின்றாராம்? எம்பெருமானையே நினைத்து அவனுடைய ஆனந்த அனுபவத்திலே கிடக்கின்றாரே, அனலுருகை அதிவேந்தி அதழினோடே ஐந்தலையானாகம் அரகிற்சாத்தி புனல் புதிந்த சடைக்கற்றை பண்போல்மேனி புனிதனார் புரிந்து அமரர் இறைஞ்சியேத்த சினமிடையை மேல் கொண்டு திருவாரூரும் சிவபுரமும் இடைமருதும் சேருமார் போல மனமுருக வளைகளல மாயம் பேசி வலம்புறமே புக்காங்கே மன்னினாரே என்று சொல்லும்படியாக ஏதேனும் ஆகாள் ஏதேனும் ஆகாள் என்னாச்சு மனமுருக வளைகளல ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதேயும் தோழி பரிசு என்று பரிசுன்னா சிறப்புன்னு அர்த்தம் என்ன சிறப்பு இவருக்கு ஏராளமான சிறப்பு நீடிய சீர் வீரட்டம் அமர்ந்த பிரான் அருளால் செக்கலார் பெருமான் பாடுவார் நீடிய சீர் வீரட்டம் அமர்ந்த பிரான் அருளால் பாவுற்றலர் செந்தமிழின் சொல் வள பதிகத்தொடை பாடிய பான்மையினால் நாவுக்கு அரசு என்று உலகேழினும் நின் நன்னாமம் நயப்புற மன்னுகை என்று யாவர்க்கும் வியப்புற மஞ்சுரை வானிடையே ஒரு வாய்மை எழுந்ததுவே என்று சொல்லும்படியாக இவர் பாடினாரே குற்றாயினவாறு விளக்குகிறீர் என்று பாடின உடனேயே எம்பெருமான் பார்த்தானா அந்த ஆனந்தத்திலே பாவுற்றலர் சென் தமிழின் சொல் வள பதிகத்தொடை பாடிய பான்மையினால் இப்பேற்பட்ட சிறப்புடைய பெருமானே உனக்கு நாவுக்கரசு என்று உலகமெல்லாம் பாடட்டும் என்று சொன்னானே அப்படி நாவுக்கரசு என்று பட்டம் பெற்ற நீர் இதே என் தோழி பரிசு தோழின்னு சொல்ல முடியுமா இதுதான் சத்சங்கம் தோழின்னா என்ன அர்த்தம் என் கூட ரொம்ப ஃப்ரெண்டுன்னு அர்த்தம் இந்த இடத்துல எடுத்துக்கொள்ள கூடாது அடியவர்களோடான சேர்க்கை அடியவர்களுக்கு நாயகமாக இருந்த உம்மோடு சேர்ந்திருக்கிறோம் உமக்கு தோழமை கொண்டோம் என்று சொல்லும்படியாக உம்மை தோழமையாக வைக்க தந்துவிட வேண்டும் என்று இதே என் தோழியை பரிசு எல் ஓர் இம்பாவா என்று அதை சொல்லலாம் அது மட்டுமல்ல தொண்டர்க்கு தொண்டராக இருக்கக்கூடிய அப்பர் பெருமான் அப்பர் எங்குற்றார் என்று கேட்கும்படியாக அந்த வயதான அந்த சம்பந்த பெருமான் அந்த வயதான அந்த எம்பெருமானை திருநாவுக்கரசர் பெருமானை அப்பர் பெருமான் என்று விழித்தாரே அப்பர் என்று சொல்லும்படியாக இருக்கப்பட்ட அந்த அப்பர் பெருமானை திருநாவுக்கரசர் பெருமானை இதே என் தோழி பரிசு என்று இதுதான் அவருடைய சிறப்பு என்பதாக இன்றைக்கு முதல் திருவம்பாவை பாடலுக்கு அப்பர் பெருமான் என்று சொல்லக்கூடிய சிந்தனையை நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம்
1: ஓம் நம சிவாய யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org ஓம் நம சிவாய

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம், ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், யூ ஆர் அபவுட் டு லிசன் ஸ்ருதி சுக்தி மாலா பிரசன்ட் பாய் சாந்தா சுந்தரராஜன், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய்.